0: இன்றைக்கு கதைக்கிற விடயங்கள் ஜோடியும் ஜோடிகள், சொக் சாப்பிடுற வாஷிங் மெஷின், மிருக கட்டிட கலைஞர் மற்றும் எலியும் யானையும் வருகிறார்கள். Das war Tamilisch.
1: Einen schönen guten Tag zusammen. Hier ist Nina. Wir kümmern uns heute um Paare und Pärchen und andere doppelte Dinge. Stimmt, Elefant? Die zwei sind auch so eine Art Paar. Ein musikalisches Doppel sozusagen. Mikrofon frei für Dennis und Ove.

0: இன்றைக்கு கதைக்கிற விடயங்கள்: ஜோடியும் ஜோடிகள், சொக் சாப்பிடுற வாஷிங் மெஷின், மிருக கட்டிட கலைஞர் மற்றும் எலியும் யானையும் வருகிறார்கள். Das war Tamilisch.
1: Einen schönen guten Tag zusammen. Hier ist Nina. Wir kümmern uns heute um Paare und Pärchen und andere doppelte Dinge. Stimmt, Elefant? Die wow, zwei sind auch so eine Art Paar. Ein musikalisches Doppel sozusagen. Mikrofon frei für Dennis und Ove.

0: இன்றைக்கு கதைக்கிற விடயங்கள்: ஜோடியும் ஜோடிகள், சொக் சாப்பிடுற வாஷிங் மெஷின், மிருக கட்டிட கலைஞர் மற்றும் எலியும் யானையும் வருகிறார்கள். Das war Tamilisch.
1: Einen schönen guten Tag zusammen. Hier ist Nina. Wir kümmern uns heute um Paare und Pärchen und andere doppelte Dinge. Stimmt, Elefant? Die zwei sind auch so eine Art Paar. Ein musikalisches Doppel sozusagen. Mikrofon frei für Dennis und Ove.